பட்டின நட்சத்திரம் பாக்குது மாயாளம் தொடி தாத்தா கொசுவாய் புஷார ஜோயின் காட்ட கிழக்கை புஷார நீ நட்சத்திரங்கினாரலை பட்டாளம் பட்டின நட்சத்திரம் பாக்கு